0: കടക്ക് എങ്ങനറിഞ്ഞ കടത്തുറൈ
1: ஈடுபட்ட சௌரம் இந்த மாதிரி மாத சங்கத்துல பெண்களோட சேர்ந்து பானக்கட்டி எடை வச்சு உதவி செய்யும்.

0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகளா டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிராக நம்ம ஏற்பட்டு நேரடி மோதல்ல வீரச்சாவடைந்தார்.
1: சரியா, ஓகே சார்.